0: தங்கச்சி காளியம்ம.
1: அம்மா,
0: ஏண்டா ஏன் வந்த சொல்லு? இன்னைக்கு கடலுக்கு போகல?
1: அம்மா, இது வந்து என்னுடைய முதலாளி.
0: முதலாளியா? கொஞ்சம் நீங்க இல்லடா. ஏன் முதலாளி, உனக்கு என்ன சம்பந்தம்?
1: பிசினஸ் கல்ஃபில கொறச்சு திவசம் லீவின் வந்ததா அம்மா? நான் சொல்லிய விஷயம் ஃபிஷிங், பின்ன ஷிப்பிங்கும்.
0: ட முருகா, இவனை நம்ப முடியுமா? ஒரு வாட்டி இவ ஏமாத்துச்சுனா
1: நிஜமா இல்லை?
0: அப்படினா சொல்லு.
1: நைட் ஃபிஷிங் எனக்கு ஒரு ஹோபியான.
0: ஏய் நிறுத்தடா, தமிழ் இல்லைனா மலையாளம் இதுல ஏதாவது பேசு. இங்கிலீஷ் எனக்கு தெரியாது.
1: அது வந்து அம்மா, முதலாளிக்கு ராத்திரி கடலில் சூண்டிடுனது பெருத்த பெரிசம். ஓ, கல்ஃபிலொக்கே போகாறுண்ட்.
0: அதுக்கு நான் என்ன பண்ணணும் அது சொல்லு தம்பி.
1: ஈ முருகனை கழிஞ்ச திவசம் ஞாபகம் பரிச்சயப்பட்டது. മുരുകൻ തന്നെയാ പറഞ്ഞത് ബോട്ടിൽ എന്നെയും കൂട്ടാൻ.
0: സോറി സോറി മുരുകൻ. അതുക്കപ്പുറം എന്നെ സൊന്നേ? വേറെ ഏതാവത് പേശിരിക്കാ?
1: ഇല്ല, ഒന്നുമേ പേശിയില്ല, സത്യം. അമ്മ, ഒരു 10 ദിവസേ നാട്ടിലുള്ളൂ. ആ കുടുംബം ഗൾഫിൽ തന്നെയാ. അതുവരേക്കും നമ്മ ഒരുവില്
0: എല്ലാമേ സെറി. ആനാ കാസ് കിടക്കുമാ? அதுக்கும் மேலே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சாச்சு
1: அம்மா. அதுக்கும் அதுக்கும் மேலே எனக்கு கொஞ்சம் சுகிக்கணும். பொண்டாட்டி கூட இல்லை ஏது? இது சூப்பர் பர்ஃபியூம் என்னுடைய காளியம்மக்கு.
0: தம்பி, இது மட்டும் முடியாது, காசுக்கு காசு தன்ன வேணும்.
1: காசு ஒன்னும் சோதிக்கண்டா முதலாளி. ஏ, இங்க பாரு, 65,000 ரூபாய் நாட்டிலே அதுக்கும் மேலே அவில. ஸ்மார்ட் போன் இதும் என்னுடைய அம்மாவுக்கு, என்னுடைய தங்கமான காளி அம்மாவுக்கு.
0: இது புதுசா?
1: ஆமா, புதியது தான். பேட்டரி சார்ஜ் செய்யான் வேண்டி பேக்கெட் பொளிச்சதா.
0: சரி சரி, நீ இப்ப போ, நாளைக்கு பார்க்கலாம். ராத்திரி 9 மணி சாப்பாடு ஒரு வில கிடக்கும்.
1: கிடக்குமா? அதிலெல்லாம் சௌகரியம் இருக்க முதலாளி.
0: ஆனா தம்பி, ஒரு காரியம், நம்ம உருவில கல் விஸ்கி பிராண்டி சாராயோ இது ஒண்ணுமே கிடக்காது.
1: அம்மா, ராத்திரியிலே கடல் காற்றிலே தனுப்பத்து கொஞ்சம் லஹரி இல்லாதே.
0: லஹரி முருகா சொல்லடா.
2: മുതലാളിക്ക് ലഹരിയല്ലേ വേണ്ടത്? അത് വന്ന് ദ്രാവകത്തിൽ തന്നെ വേണമെന്നില്ലല്ലോ.
1: പിന്നെ നീ എന്താണ് ഈ പറയുന്ന മുരുക?
2: വാതകം അല്ലേ അമ്മ?
1: പോക പോക പോക പോക. ഇനി തണുത്ത് വിറക്കുമ്പോ നല്ല പൊതപ്പ്, നല്ല ചൂട് തരാൻ പറ്റിയ പൊതപ്പ്. ഏ അമ്മ,
0: കാളി കാളിയമ്മ, പെരിയ തങ്കച്ചി കാളിയമ്മ.
3: നെല്ലിക്ക രണ്ടാം ഭാഗത്തിന്റെ നാലാം അധ്യായം ഇവിടെ പൂർണ്ണമാകുന്നു. നാടകത്തിന്റെ ഈ ഭാഗത്ത് അഭിനയിച്ചവരും കഥാപാത്രങ്ങളും: രാമകൃഷ്ണൻ പഴശ്ശി, ജയദേവൻ, ബൈജു സുന്ദരൻ മട്ടന്നൂർ, സുരേഷ്, പുരുഷോത്തമൻ സി കല്ലേരിക്കര, ശ്യാം, സിനി രാമദാസ് മട്ടന്നൂർ, ദിനേശ്, ശ്രീഹരി രാമദാസ് മുരുകൻ, അമൽമണി മട്ടന്നൂർ, ഇൻസ്പെക്ടർ രാഘവ്, അശ്വിനി കവണശ്ശേരി മല്ലിക, സൂര്യ എടവന, ഗീത, ചന്ദ്രലേഖ മല്ലിശ്ശേരി, കാളിയമ്മ. നാടകരചന കൃഷ്ണകുമാർ. ശബ്ദമിശ്രണം സഹസംവിധാനം അശ്വിനി കവണശ്ശേരി. നാടക സംവിധാനം രാമകൃഷ്ണൻ പഴശ്ശി.
4: നാടകനേരം. അരങ്ങുണർത്തുന്ന അഭി